0: Senke no ma cho, tata che che se yi ba de ne, pe joon lung chi nying chi le kung, kong ge lung chi che deri ki to ne chi ban de yi. Xiao la, laza zhong che ji do ku sum che ta ju ngui ne, ten ke ka sa she bi ku xio ju yi. Pe ro shu joon mo mo si yu san ju yu de kung ki cho bi san ju yung zho cong di to ne xie to shu wa yi na, laza zhong che ji, lo ngang che jing a bi ri, jia xie ri ne yu ko che zho jing zhong che dong, pi che to wi pe je ji, nguye shue ku, Dera jen je juen xiong bie den ku, xian kong hi ba je, to si ne tri ku je, zhong je ji dang ku song je ta ju ngay ne dui di. Xe lo ni dong song ju le le ka, sa ku je tuen xin rin tong, dang bo guo dong xio ji dong nga jan lao zong xin ba dang, lo re chan yong xie na, jia jia zhu pa wa. Me re chan yong sa ku je tuen xin rin tong dang bo, guo chi jen nga le gawa je je, mi cia zui li xia ju.
1: ཁ་སྟེན་པ་རེ་ལོང་ང་ཅིན་ཅུང་ང་བི་རན་ལ་ལ་སྟ་ཅུང་ཅེ་ཅི་ཇ་ཡོན་དང་ཡང་དོ་ཤེ་ཚོ་རན་ལོ་དང་རེ་ཅི་ཡ་ཅི་ཆ་ནི་ངོན་ཇུར་ཤ་ཅི་མང་གི་དེན་དུ་དོང་ཨ་དང་ཤོ་ཡོན་ནི་ཤོ་ནུ་ཅེ་བིན་གཅི་དུ་གེ་ཁེ་རེ་ལ་ལ་སྟ་ཅུང་ཅེ་ཅི་ཇ་ཡོན་ཅེ་ཕར་ཅེ་ཅི་དེན་ཅེ་ཇ་དུ་ཆེ་རུ་དོང་ཨ་དང་དེན་བེ་ཅུང་ ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་
0: 他们在中国的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人生中的人 ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོད ཚོ

0: ang ta yu ta gong ren ang ki si ti ti de chi cha yo ti yin se ge ya jin zen kar re se su ta de ngene cha sha su na ri jun le ri gi chue du te sa ge be dung di la zong bi ling gi chung ji nyang ang ki ge bo si che su ting de chi cha yo te sa ge be dung gi ta ji pham dang si ne da ce gang ge chang di la de di zong ba ki sa ge be dung pyu be gi chen bu dun di gi dong zhang da che su ne zong ge yo ti yin di chung ji nyang ang ki ge bo yin si ting de chi cha yo 你呢,其实也被中提呢,那位基座给他这个支持的,马顿给龙路费,编组给支持的,提醒王水党,推给他中继救灾,可给多了新旧切割书呢,接续人当的,还将给清楚用。提醒的怎么,其实也被中提,人当及其在军队的中心,提醒的。顺便才小孩呢,两个给马哈巴拉的呢,读者的,那么呢,读者的,提醒, 他这些那个中间人啊同志有一段了可能他的偏见主要要嘛的轻松操作主要要嘛的帮助中国忙不的也得的中同志写用的什么可是他这边中的他都要轻松松起做起做是主要要的了膨胀的也起码起码的主要的第一点的第一他这个可是他这边中的呀人当清不记得
1: 他妈的，他想起就干农村的给三百，给农村我到小明，你把他们在这念着大伯，你们那不懂那些，这里一些乡里给通过出来，这大点啥体嘛弄来，是最多啥来抓出来，是扫码通那个跑马木，人家跑哪干那些呢？羊来嘛，上面要提了个，他里里说啥些？他里里说干些？因为出去去啥子没干了，只有些得里村的，每逢他都干了，只有些得里村的，他想那跑完干了，只有些得里，干生干生事比抓他妈妈通里给都给搞了，这边给毛两老边给没些人把女的对吧？
2: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གས